0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி என்ற இந்த தொடரில் நாம் இணைந்திருக்கின்றோம். வான் சிறப்பு என்கிற இரண்டாம் தலைப்பிலிருந்து 11 குறள் அதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். வானின் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று என்று அந்த குறள் சொல்கிறது. வானின் உலகம் வழங்கி வருதலால், இந்த உலகம் இயங்குவது என்பதே மழையினால்தான். மழை இல்லை என்றால் உலகம் இல்லை, அங்கு வறட்சி, உயிர்கள் பாதிப்படைந்து இல்லாமல் போய்விடும் சூழல். எனவே மழை, மழை அது இந்த உலகத்திற்கான அடிப்படை. அந்த மழை இல்லையேல் வாழ்வு இல்லை என்பதனால் அது அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. அமிழ்தம் என்பது

0: பல உணவு வகைகளுக்கு சொல்லப்படுகிற ஓர் அரிய சொல். உணவு, நீர், தாய்ப்பால் இவையெல்லாமே அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வரிசையிலே மழை, அதுவும் ஓர் அமிழ்தம் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அமிழ்தம், மழை, இது தொடர்பாக நாம் சிந்திக்கின்ற பொழுது விவிலியத்திலே ஐவகை உணவு சொல்லப்படுவதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஒன்று, அன்றாட உணவு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற அந்த மன்றாட்டிலே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று இறைமகன் இயேசு நாமெல்லாம் வேண்டுவதற்கு கற்றுத்தருகிறார். அது அன்றாட உணவு. இரண்டு, இறைமொழி என்கிற உணவு. சாத்தான் இயேசுவை சோதித்த பொழுது அங்கு இயேசு சொல்கின்ற ஒரு சொல், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். இறைமொழி உணவு. இறையின் நன்மை என்பது இன்னொரு உணவு. நாம் உண்கின்றோமே, திருப்பலியில் பெற்றுக்கொள்கின்றோமே நற்கருணை, அந்த உணவு. இது என் உடல், இது உங்களுக்காக உணவாக தரப்படுகிற உணவு, உடல் என்று இறைமுகன் இயேசு சொல்கிறாரே, அந்த உணவு. நான்காம் ஓர் உணவை இறைமுகன் இயேசு அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் யோவான் நற்செய்தியிலே அவர் குறிப்பிடுவது போன்று, என்னை அனுப்பியவருடைய வேலையை செய்து முடிப்பதும் அவர் திருவுளப்படி வாழ்வதுமே நான் உண்கின்ற உணவு என்று ஒரு சிறப்பு மிக்க உணவை அவர் அறிமுகப்படுத்துகிறார். நிறைவாக விண்ணகத்தில் நமக்கு தரப்படுகிற அந்த ஒரு விருந்து, விண்ணக விருந்து, அதுவும் ஓர் உணவு. இப்படி ஐவகையான உணவுகளை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இந்த உணவு மேன்மையான ஒன்று. இந்த உணவு வரிசையில் வரக்கூடிய ஒன்றுதான் மழை. ஏனென்றால் அந்த மழை இங்கு உள்ள உயிர்கள் அனைத்திற்குமே அது அமிழ்தமாக, உணவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரி மாரியை போன்றவர், அவர் தன் மகனை இந்த உலகத்திற்கு உணவாக வழங்கியவர். அந்த அன்னை மரியின் வழியில் இருக்கக்கூடிய ஒன்று இந்த மாரி, மழை என்று நாம் சிந்திக்கின்றோம். அப்படியென்றால் உலகம் அனைத்திற்குமே அமிழ்தமாக இருக்கக்கூடிய இந்த மழை இங்கு எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கின்ற வகையில் இன்று சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். எனவே இந்த மழையை இங்கு எல்லாரும் பெறுவதற்குரிய வழிவகைகளை நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது. மரம், மரம், மழை தரும் மரங்கள் இங்கு பயிரிடப்பட வேண்டும். மரங்கள் வெட்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். எனவே இந்த ஒரு உறுதிப்பாட்டோடு மழையை அமிழ்தமாக ஏற்று, மழை எல்லாருக்கும் கிடைக்கும் வகையிலே உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் ஒருமுறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு நாம் முயல்வோம். வானின் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரர் பாற்று. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துகளும். நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பாஸ்கா காலத்தின் ஆறாம் வாரத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிநூல் 8 எடுக்கப்பட்டுள்ளது. 2 ஒன்று பேதுரு அவருடைய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகம் யோவான் 14 எடுக்கப்பட்டுள்ளது. மூன்றும் மூன்று முத்தான வாழ்வை பற்றிய செய்தியை மிக அழகுற தெளிவுற நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. திருத்தூதர் பணிநூல் 8:5-8 இறைவார்த்தைகள் மற்றும் 14-17 இறைவார்த்தைகள் எப்படி பிலிப்பு சமாரியா என்கின்ற புறநகர் பகுதியிலே நற்செய்தி அறிவித்தார், இயேசுக்கு சான்று பகிர்ந்தார், இறை வார்த்தை என்னும் வித்தனை மக்கள் உள்ளங்களில் விதைத்து அது பலன் தரும் வகையிலே வாழும்படி செய்தார் என்பதை அழகுரை எடுத்து காட்டுகிறது. பிலிப்புவின் பணியானது இயேசுவின் பணியை மிகவும் அழகாக ஒத்திருக்கிறது. தொடக்க காலத்தில் மார்க்கெழுதிய நற்செய்தியின் 3:17 நாம் காண்கின்றோம், திருத்தூதர்களை இயேசு எதற்கு அழைக்கிறார்? 3 முக்கியமான நிகழ்வுகளுக்காக அழைக்கிறார். 1, தம்மோடு இருக்கவும், பேய்களை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும் என்று. அதைத் தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்கவும் என்றும் சேர்த்துக்கொள்ளலாம். அதே பாணியில் பிலிப்பு சமாரியா என்கின்ற புறநகர் பகுதியிலே, புற இனத்தாருடைய பகுதியிலே, விளக்கப்பட்ட பகுதியிலே, தீட்டு என்றும் அருவறுக்கத்தக்க மக்கள் என்றும் ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவரின் துணையோடு, ஆண்டவரின் வலிமையோடு புறப்பட்டு போகிறார். அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார். அது ஆண்டவரின் ஆவியின் தூண்டுதலாலும் தூயாவின் கொடையினாலும் இந்த பணி நிகழ்கிறது. அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார், பேய்களை ஓட்டுகிறார், நோய்களை குணமாக்குகிறார். மக்களுக்கு இறை ஞானம் அங்கே அற்புதமாய் பிறக்கிறது. எவ்வளவு அழகான வாழ்க்கை பாருங்கள். ஆண்டவருக்காய் சான்று வகர்கிற சாட்சிய வாழ்வை அவர் வாழ்ந்து காட்டுகிறார். தான் பெற்றுக்கொண்ட அந்த சாட்சிய வாழ்க்கையை, தான் ஆணுகளினால் விளைந்த காயத்தில் வந்த நேசத்தை கண்ட பிலிப்பு அதே அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை மக்களிடம் பகிர்ந்து கொண்டு சாட்சிய வாழ்வுக்கு வழியாய் மாறுகிறார். இதே இரண்டாம் வாசகத்தில் சான்று வாழ்வு பற்றிய ஒரு அழகான செய்தியை புனித பேதுரு மிக அழகாய் குறிப்பிட்டு சொல்கிறார். இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி யாராவது கேள்வி கேட்டால், இப்படி வாழ்கிறீர்களே இதற்கு என்ன அர்த்தம், இப்படி சொல்கிறீர்களே இதற்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி நடந்து கொள்கிறீர்கள் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், பல சமயத்தில் நமக்கு விடை தெரியாது, பல சமயத்தில் நமக்கு விளக்கம் தெரியாது. விளக்கம் தேடும் விசுவாசம் என்கின்ற ஒரு காலகட்டத்திலே பேதுரு மிக அழகாய் சொல்கிறார், யாராவது உங்கள் வாழ்க்கையை பற்றிய சந்தேகங்களை எழுப்பினால் தக்க விளக்கம் கூற தயாராயிருங்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இரண்டு காரியங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். நான் எதற்காக இப்படி வாழ்கிறேன் என்று நான் அறிந்திருக்க வேண்டும். ஏன் இப்படி வாழ்கிறேன் என்று அறிந்திருக்க வேண்டும். இதனால் என்ன பயன் என்று நான் உணர்ந்திருக்க வேண்டும். நான் வாழ்வதை உணர்ந்து வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன், இயேசுவுக்காக நான் துன்புறுகிறேன், இயேசுவுக்காக நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற அந்த உண்மை எனக்கு அறிந்தால்தான் நான் தக்க முறையில் விளக்கம் தந்து என் எதிராளிகளை பதில் கொடுத்து வாயடைக்க முடியும். இல்லை என்றால் நானும் புரியாமல் அவர்களும் புரியாமல் எல்லாவற்றையும் குழப்பி ஒன்றுமில்லாத நிலையை உருவாக்கி விடுவோம் என்பது பேதுருடைய அன்பான வார்த்தை. அதே போல பேதுரு அழகாய் சொல்வார், கனிந்த மனதோடு ஒருவரை ஒருவர் நேசித்து வாழுங்கள் என்று சொல்கிறார். இரக்கம் என்பது இனிய சொல்லாக இந்த இடத்திலே வருகிறது. இரக்கத்தோடு ஒருவரை ஒருவர் நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள். கனிவு கருணையோடு ஒருவரை ஒருவர் நடத்துங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் கருவுற்றால் ஒரு முறை பிரசவிப்பீர்கள், ஆனால் கருணையுற்றால் 1000 முறை கூட நீங்கள் பிரசவிக்கலாம் என்று அப்துல் கலாம் அழகாய் சொல்கிறார். அன்னை திரேசாவும் அழகாய் சொல்லுகிறார். கருணை என்பது மிக அழகான ஒரு காரியம். நாம் எப்பொழுதும் மற்றவரிடம் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அது சான்று வாழ்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சி நிலையாக இருக்கிறது. இந்த அன்பு வாழ்வும் கருணை வாழ்வும் மன்னிக்கும் வாழ்வும் மட்டும்தான் நாம் வாழ்கிற வாழ்வின் விசுவாச கோட்பாடுகளை விளக்கமுறை மக்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல மூன்றாவதாக நற்செய்தி வாசகம் ஏற்கனவே சாட்சிய வாழ்வையும் சான்று வாழ்வையும் பற்றி நாம் கண்ட நாம் அன்பு வாழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பு வாழ்வு என்பது மை ஒகேஷன் இஸ் டு லவ் என்று குழந்தை இயேசுவின் அன்பு தெரேசால் அழகாய் சொன்னார். மை ஒகேஷன் இஸ் டு லவ், என் அழைத்தல் என்பது அன்பு செய்வதுதான், அன்பு செய்வதற்காகவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அன்பு செய்வதே என்னுடைய அழைத்தல் என்று அழகாய் சொன்னார். ஒரு குருவானவர் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டது போல, ஒரு அருட் சகோதரி அன்பு பணிகள் செய்ய அழைக்கப்பட்டது போல, இந்த குழந்தை இயேசுவின் அன்பு தெரேசால் அழகாய் சொல்வார், அன்பு செய்வதுதான் என்னுடைய அழைத்தல் என்று சொல்வார். அன்பு செய்வதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன் என்று. பல சமயத்தில் அன்பை மக்கள் வெறும் வெற்று சொல்லாக பயன்படுத்துகிறார்கள், அல்லது கொச்சைப்படுத்தி அதை வெவ்வேறு மொழிகளிலும் வெவ்வேறு வகைகளிலும் வகைப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகின்ற அழகான அன்பின் வாழ்வு மிக அழகான வாழ்வு. யோவான் 14 என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் நீங்களின் அன்பில் நினைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக நாம் அன்பில் நினைத்திருக்கலாம். அன்பில் நினைத்திருப்போம் என்பது வெற்று வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்வு நிலை. வாழ்வு நிலை என்பதை புரிந்து கொண்டு அதை நாம் நினைத்திருக்க வேண்டும் என்று யோவான் அழைப்பு விடுக்கின்றார். சில இந்த உலகத்திலே வாழும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. நாம் அழகாய் இருக்க வேண்டுமா, அன்பாய் இருக்க வேண்டுமா என்று போட்டி வருகிறது. பல சமயத்தில் அநேக மக்கள் நிறைய பேர் அழகாய் இருக்கத்தான் ஆசைப்படுகிறார்கள். நெற்றிக்கு ஐப்ரோ போட்டுக்கிறார்கள், பவுண்டேஷன் போட்டுக் கொள்கிறார்கள், ஐலிட்ஸ் வைத்துக் கொள்கிறார்கள், நெத்திச்சுட்டி வைத்துக் கொள்கிறார்கள், பொட்டு வைத்துக் கொள்கிறார்கள், லிப்ஸ்டிக் வைத்துக் கொள்கிறார்கள், இன்னமே எல்லா ஆபரணங்களையும் உடுத்தி தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். எதற்காக? அழகாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அழகாய் இருப்பது அவ்வளவு அவசியமாய் தெரிகிறது. ஏன்? அழகுக்காகத்தானே போட்டியும் வைக்கிறார்கள். சென்னை அழகி, இந்திய அழகி, உலக அழகி, அல்லது யூனிவர்சிட்டியுடைய அழகி என்றெல்லாம், மிஸ் யூனிவர்ஸ் என்றெல்லாம் பட்டம் கொடுத்து அழகை ஆராதிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஆராதிக்கப்பட வேண்டியது அழகல்ல, அன்புதான். அன்புக்கு தான் போட்டி வைக்க வேண்டும். அழகாய் இருப்பது எல்லோராலும் நிகழக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஒரு 100-150 பேர் இருக்கிற கூட்டத்திலே ஒரு 10-15 பேர் தான் போட்டோஜெனிக்காக அழகாய் இருப்பார்கள். வடிவாக, நிறைவாக, புகழத்தக்க வகையிலே அழகாய் இருப்பார்கள். மற்றவர்களை விட இவர்களை மட்டுமே நான் புகழ்ந்து பேச முடியும். ஆனால் 1000 பேர் இருந்தால் 1000 பேராலையும் அன்பாக இருக்க முடியும். அதுதான் கடவுளுடைய உன்னதமான கொடை. 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் 10 பேர் அழகா இருப்பதே பெரிது என்கிறோம். ஆனால் 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் அத்தனை பேரும் அன்பா இருக்க முடியும் என்பது எவ்வளவு பெரிய அழகான சிந்தனை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பா இருப்பது எல்லாராலும் முடியக்கூடிய ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அழகா இருந்தால் ஒரு 10 பேர் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். நீங்கள் அன்பா இருந்தால் 1000 பேர் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் யோவான் மிக அழகா சொல்வார், அன்பு வாழ்க்கை வாழுங்கள். அன்பில் இல்லாமல் நாம் கடவுளுடைய நிறை திருவுளத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அழகாய் அறுதியிட்டு சொல்கின்றார். அன்புக்குரியர்களே, அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். சாட்சிய வாழ்விற்கு நமக்கு மனம் இருக்கிறதா? இயேசுக்கு சாட்சியாய் வாழ நமக்குள்ளாய் உறுதிப்பாடு இருக்கிறதா? நமக்குள்ளாய் ஒரு முன்னதமான தீர்க்கமான ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்கிறதா? சாட்சிய வாழ்க்கை வாழ்கிறது. பிலிப்பு ஆண்டவரின் ஆவியால் தூண்டப்பட்டு சமரியாவுக்கு அனுப்பப்பட்டார். அந்த இடத்திலே ஆண்டவர் ஆவியால் உந்தப்பட்டு சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்படிப்பட்ட சாட்சிய வாழ்க்கையை வாழ நமக்குள்ளாய் உறுதிப்பாடு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். சில சமயத்திலே சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறொன்றாக இருக்கும். அதுவல்ல வாழ்க்கை. ஆண்டவருடைய கிருபையில் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அழகான வாக்கியம் முக்கியமானது. நாம் எதை வாழ்கிறோமோ அதை சொல்ல வேண்டும், எதை சொல்கிறோமோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு முறை விடுதலையான பிறகு அரசியல் கட்சியிலேயே மிக முதன்மையானவராக இருந்து நாட்டின் அதிபராக மாறிய நெல்சன் மண்டேலா ஒரு உணவகத்திலே உணவருந்து போனார். அப்பொழுது அவருடைய நண்பர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பரிமாற வந்த ஒரு சக சகோதரன் மிக கைகால் நடுங்கி கைகள் உதறுவதையும் கைகால்கள் நடுங்குவதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஏனையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு உடல்நலம் குறைவாக இருந்தால் விடுபடுப்பது தானே, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் போன பிறகு நெல்சன் மண்டேலா அமைதியாக சொன்னார், அந்த கை நடுக்கமும் கால் நடுக்கமும் உடல் குறைவால் இருந்தது அல்ல. நான் சிறைச்சாலையில் இருக்கும் போது அவர் என்னை மிக கொடுமையாய் சித்திரவதை செய்தார், மிக கொடுமையாய் சித்திரவதை செய்தார். என்னுடைய அறையிலேயே அவர் சிறுநீர் கழிப்பார். என்னை என்னவெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லலாம் சித்திரவதை செய்தார். இப்பொழுது என்னை அதிபராக பார்க்கும் போது பழி வாங்குவாரோ என்று அவர் நினைத்துத்தான் கைகால் உதல் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னார். அப்பொழுது நெல்சன் மண்டேலா அவரை அழைத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து சரி சமம் அவருக்கும் தேநீர் வழங்கி உணவருந்து விட்டு அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரித்து விட்டு அவருடைய சுகதுக்கங்கள் எல்லாம் விரும்பி ஏதாவது தேவையா இருக்கிறதா இருந்தா கேளுங்கள், நான் கட்டாயம் உங்களுக்கு செய்வேன். என்னிடம் கடந்ததெல்லாம் மறந்து விடுவோம், நலமான வாழ்வாகிய புதியவற்றை நோக்கி முன்னேறி போவோம் என்று அவர் சொன்னபோது அந்த மனிதர் அப்படியே கண் கலங்கி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் என்று சொல்கிறார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன்? சாட்சிய வாழ்வு என்பது நாம் எதை பேசுகிறோமோ அதை வாழ்ந்து காட்டுவது, அதை வாழ்ந்து காட்டுவது. நெல்சன் மண்டேலாவை போல நாம் எதை சொல்கிறோமோ அதை வாழ்ந்து காட்டும் போது நாம் உண்மையான தலைவர்களாக மாறுகிறோம். இல்லை என்றால் போலி தலைவர்களாக, பழி வாங்குகிறவர்களாக அல்லது பழி எடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது சான்று வாழ்வு வாழ்வது மிக முக்கியமான ஒன்று. பேதுரு சொன்னது போல நீங்கள் சான்று வாழ்வு வாழுங்கள், சான்று வாழ்வு வாழுங்கள். அடுத்தவருக்காக அல்ல, உங்களுக்காக, உங்களை உயிர்ப்பித்த ஆண்டவருக்காக, உங்களை ரத்தத்தினால் கழுவி மீட்டுக் கொண்ட ஆண்டவருக்காக சான்று வாழ்வு வாழுங்கள். அவர் கொடுத்த வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்லுவார். உண்மைதான், பல சமயங்களில் சான்று வாழ்வு வாழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு சான்றுரையாக பரப்புரையாக அடுத்தவருக்கு எடுத்துரைப்பது. பல சமயத்திலே அரசியல்வாதிகள் தேர்தலின் போது பரப்புரை செய்வார்கள், கொள்கை முழக்கங்களை செய்வார்கள், தங்கள் கொள்கைகளை பற்றியும் தாங்கள் செய்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும் பரப்புரை செய்வார்கள். சான்று வாழ்க்கை என்பது பரப்புரை அல்ல, மாறாக வாழ்வையே ஒரு சான்றாய் எடுத்து காட்டுவது, வாழ்வையே ஒரு சான்றாய் எடுத்து காட்டுவது. அதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒருமுறை தன் நண்பர் குருவிடம் சொன்னார், வா நாம் இருவரும் நற்செய்தி அறிவித்து விட்டு வருவோம், இன்றைய நாள் நற்செய்தி அறிவிப்பு நாள் தானே என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு இருவரும் நடந்து வீதி வழியே பேசிக்கொண்டே சிரித்துக் கொண்டே மகிழ்ந்திருந்து போனார்கள். முடிந்து திரும்பி பேசி சிரித்துக் கொண்டு திரும்பி வந்து விட்டார்கள். கூட போன நண்பருக்கு தூக்கி வாரிப்பட்டது. அசிசியார் சொன்னாரே, நற்செய்தி அறிவிக்க போகலாம் என்று சொன்னாரே, நாமும் கூட ஆர்வத்தோடு போனோமே, நமக்கும் ஒரு மறைவுரையாற்ற வாய்ப்பு கிடைக்குமே என்று. ஆனால் அப்படி எதுவும் நிகழவில்லையே, திரும்பி வந்து விட்டோமே, நாம் போனதை மறந்து விட்டாரோ, நாம் சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டு இருந்த போது அவருடைய நோக்கத்தை மறந்து விட்டாரோ என்று பார்த்து அசிசியாரை பார்த்த நண்பர் கேட்டார், பிரான்சிஸ் நாம் நற்செய்தி அறிவிக்க போகலாம் என்று சொல்லிதானே புறப்பட்டோம், இப்படி ஒன்றும் செய்யாமல் திரும்பி வந்து விட்டோமே என்று அவர் சொன்னும் போது அசிசியார் மிக அழகாய் சொல்வாராம், நாம் போகும்போது பேசினோமே, நாம் போகும்போது சிரித்தோமே, நாம் போகும்போது அன்பு பாராட்டினோமே, நாம் போகும்போது நட்புணர்வோடு ஒருவரோடு உரையாடினோமே, அதுதான் சான்று, அதுதான் நற்செய்தி அறிவிப்பு, அதுதான் இறைவார்த்தை உரைப்பு பணி, அதுதான் தூதுரைக்கும் பணி. கவலைப்படாதே, நம்மால் முடிந்ததை செய்துவிட்டோம், இனி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவரை மனத்திற்குள்ளே அழைத்துச் சென்றாராம். ஆம் அன்புக்குரியர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலிலும் ஆண்டவருக்காய் பணி செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் பரப்புரை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் சான்று வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை தூக்கி முன்னாடி வைத்து மற்றவர்கள் பார்க்கும்படியாக, இது இயேசுவின் பிள்ளை, இது இயேசுவின் குடும்பம், இது இயேசுவின் அன்பியம், இது இயேசுவின் பங்கு என்று உணரத்தக்க வாழ்க்கை நிலை உருவாக்கினோம் என்று சொன்னால், அதுவே உண்மையான நிறைவான மேலான பலன் தருகின்ற சான்று வாழ்வாக இருக்கும். ஆண்டவருக்குள்ளாக மன்றாடுவோம். ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாம் இந்த மறையுரையை நிறைவு செய்வோம். எங்களை என் பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சாட்சிய வாழ்வும் சான்று வாழ்வும் அன்பு வாழ்வும் என மூன்று முத்தான கருத்துக்களை தந்து இந்த ஞாயிறு மறையுரையை நீர் சிந்திக்க வைத்தீரே ஆண்டவரே. உடைக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை எங்கள் உள்ளத்தை உடைக்கும்படியாய், உள்ளத்திற்குள்ளாய் நிறைவான பலனை தரும்படியாய் கிருபை செய்வீராக. என்று வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி என்ற இந்த தொடரில் நாம் இணைந்திருக்கின்றோம். வான் சிறப்பு என்கிற இரண்டாம் தலைப்பிலிருந்து 11 குறள் அதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். வானின் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று என்று அந்த குறள் சொல்கிறது. வானின் உலகம் வழங்கி வருதலால், இந்த உலகம் இயங்குவது என்பதே மழையினால்தான். மழை இல்லை என்றால் உலகம் இல்லை. அங்கு வறட்சி, உயிர்கள் பாதிப்படைந்து இல்லாமல் போய்விடும் சூழல். எனவே மழை, மழை அது இந்த உலகத்திற்கான அடிப்படை. அந்த மழை இல்லையேல் வாழ்வு இல்லை என்பதனால் அது அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. அமிழ்தம் என்பது பல உணவு வகைகளுக்கு சொல்லப்படுகிற ஓர் அரிய சொல். உணவு, நீர், தாய்ப்பால் இவையெல்லாமே அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வரிசையிலே மழை, அதுவும் ஓர் அமிழ்தம் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அமிழ்தம், மழை, இது தொடர்பாக நாம் சிந்திக்கின்ற பொழுது விவிலியத்திலே ஐவகை உணவு சொல்லப்படுவதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஒன்று, அன்றாட உணவு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற அந்த மன்றாட்டிலே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று இறைமகன் இயேசு நாமெல்லாம் வேண்டுவதற்கு கற்றுத்தருகிறார். அது அன்றாட உணவு. இரண்டு, இறைமொழி என்கிற உணவு. சாத்தான் இயேசுவை சோதித்த பொழுது அங்கு இயேசு சொல்கின்ற ஒரு சொல், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். இறைமொழி உணவு. இறையின் நன்மை என்பது இன்னொரு உணவு. நாம் உண்கின்றோமே, திருப்பலியில் பெற்றுக்கொள்கின்றோமே நற்கருணை, அந்த உணவு. இது என் உடல், இது உங்களுக்காக உணவாக தரப்படுகிற உணவு, உடல் என்று இறைமுகன் இயேசு சொல்கிறாரே, அந்த உணவு. நான்காம் ஓர் உணவை இறைமுகன் இயேசு அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் யோவான் நற்செய்தியிலே அவர் குறிப்பிடுவது போன்று, என்னை அனுப்பியவருடைய வேலையை செய்து முடிப்பதும் அவர் திருவுளப்படி வாழ்வதுமே நான் உண்கின்ற உணவு என்று ஒரு சிறப்பு மிக்க உணவை அவர் அறிமுகப்படுத்துகிறார். நிறைவாக விண்ணகத்தில் நமக்கு தரப்படுகிற அந்த ஒரு விருந்து, விண்ணக விருந்து, அதுவும் ஓர் உணவு. இப்படி ஐவகையான உணவுகளை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இந்த உணவு மேன்மையான ஒன்று. இந்த உணவு வரிசையில் வரக்கூடிய ஒன்றுதான் மழை. ஏனென்றால் அந்த மழை இங்கு உள்ள உயிர்கள் அனைத்திற்குமே அது அமிழ்தமாக, உணவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரி மாரியை போன்றவர், அவர் தன் மகனை இந்த உலகத்திற்கு உணவாக வழங்கியவர். அந்த அன்னை மரியின் வழியில் இருக்கக்கூடிய ஒன்று இந்த மாரி, மழை என்று நாம் சிந்திக்கின்றோம். அப்படியென்றால் உலகம் அனைத்திற்குமே அமிழ்தமாக இருக்கக்கூடிய இந்த மழை இங்கு எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கின்ற வகையில் இன்று சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். எனவே இந்த மழையை இங்கு எல்லாரும் பெறுவதற்குரிய வழிவகைகளை நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது. மரம், மரம், மழை தரும் மரங்கள் இங்கு பயிரிடப்பட வேண்டும். மரங்கள் வெட்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். எனவே இந்த ஒரு உறுதிப்பாட்டோடு மழையை அமிழ்தமாக ஏற்று மழை எல்லாருக்கும் கிடைக்கும் வகையிலே உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு நாம் முயல்வோம். வானின் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துகளும். நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
3: இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூல் 8வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 2வது வாசகம் 1 பேதுரு அவருடைய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகம் யோவான் 14வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மூன்று முத்தான வாழ்வை பற்றிய செய்தியை மிக அழகுற தெளிவுற நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. திருத்தூதர் பணி நூல் 8வது அதிகாரம் 5 முதல் 8 வரை இறைவார்த்தைகள் மற்றும் 14 முதல் 17 வரை இறைவார்த்தைகள் எப்படி பிலிப்பு சமாரியா என்கின்ற புறநகர் பகுதியிலே நற்செய்தி அறிவித்தார், இயேசுக்கு சான்று பகிர்ந்தார், இறை வார்த்தை என்னும் வித்தினை மக்கள் உள்ளங்களில் விதைத்து அது பலன் தரும் வகையிலே வாழும்படி செய்தார் என்பதை அழகுற எடுத்து காட்டுகிறது. பிலிப்புவின் பணியானது இயேசுவின் பணியை மிகவும் அழகாக ஒத்திருக்கிறது. தொடக்க காலத்தில் மார்க்கெழுதி நற்செய்தியின் 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் நாம் காண்கின்றோம், திருத்தூதர்களை இயேசு எதற்கு அழைக்கிறார்? 3 முக்கியமான நிகழ்வுகளுக்காக அழைக்கிறார். 1, தம்மோடு இருக்கவும், பேய்களை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும் என்று. அதைத் தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்கவும் என்றும் சேர்த்துக்கொள்ளலாம். அதே பாணியில் பிலிப்பு சமாரியா என்கின்ற புறநகர் பகுதியிலே, புற இனத்தாருடைய பகுதியிலே, விளக்கப்பட்ட பகுதியிலே, தீட்டு என்றும் அருவறுக்கத்தக்க மக்கள் என்றும் ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவரின் துணையோடு ஆண்டவரின் வலிமையோடு புறப்பட்டு போகிறார். அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார். அது ஆண்டவரின் ஆவியின் தூண்டுதலாலும் தூயாவின் கொடையினாலும் இந்த பணி நிகழ்கிறது. அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார், பேய்களை ஓட்டுகிறார், நோய்களை குணமாக்குகிறார், மக்களுக்கு இறை ஞானம் அங்கே அற்புதமாய் பிறக்கிறது. எவ்வளவு அழகான வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவருக்காய் சான்று வகர்கிற சாட்சிய வாழ்வை அவர் வாழ்ந்து காட்டுகிறார். தான் பெற்றுக்கொண்ட அந்த சாட்சிய வாழ்க்கையை, தான் ஆணிகளினால் விளைந்த காயத்தில் வந்த நேசத்தை கண்ட பிலிப்பு அதே அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை மக்களிடம் பகிர்ந்து கொண்டு சாட்சிய வாழ்வுக்கு வழியாய் மாறுகிறார். இதே 2வது வாசகத்தில் சான்று வாழ்வு பற்றிய ஒரு அழகான செய்தியை புனித பேதுரு மிக அழகாய் குறிப்பிட்டு சொல்கிறார். இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி யாராவது கேள்வி கேட்டால், இப்படி வாழ்கிறீர்களே இதற்கு என்ன அர்த்தம், இப்படி சொல்கிறீர்களே இதற்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி நடந்து கொள்கிறீர்கள் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், பல சமயத்தில் நமக்கு விடை தெரியாது, பல சமயத்தில் நமக்கு விளக்கம் தெரியாது. விளக்கம் தேடும் விசுவாசம் என்கின்ற ஒரு காலகட்டத்திலே பேதுரு மிக அழகாய் சொல்கிறார், யாராவது உங்கள் வாழ்க்கையை பற்றிய சந்தேகங்களை எழுப்பினால் தக்க விளக்கம் கூற தயாராயிருங்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். நான் எதற்காக இப்படி வாழ்கிறேன் என்று நான் அறிந்திருக்க வேண்டும். ஏன் இப்படி வாழ்கிறேன் என்று அறிந்திருக்க வேண்டும். இதனால் என்ன பயன் என்று நான் உணர்ந்திருக்க வேண்டும். நான் வாழ்வதை உணர்ந்து வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன், இயேசுவுக்காக நான் துன்புறுகிறேன், இயேசுவுக்காக நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற அந்த உண்மை எனக்கு அறிந்தால்தான் நான் தக்க முறையில் விளக்கம் தந்து என் எதிராளிகளை பதில் கொடுத்து வாயடைக்க முடியும். இல்லை என்றால் நானும் புரியாமல் அவர்களும் புரியாமல் எல்லாவற்றையும் குழப்பி ஒன்றுமில்லாத நிலையை உருவாக்கி விடுவோம் என்பது பேதுருடைய அன்பான வார்த்தை. அதே போல பேதுரு அழகாய் சொல்வார், கனிந்த மனதோடு ஒருவரை ஒருவர் நேசித்து வாழுங்கள் என்று சொல்கிறார். இரக்கம் என்பது இனிய சொல்லாக இந்த இடத்துல வருகிறது. இரக்கத்தோடு ஒருவரை ஒருவர் நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள். கனிவு கருணையோடு ஒருவரை ஒருவர் நடத்துங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் கருவுற்றால் ஒரு முறை பிரசவிப்பீர்கள், ஆனால் கருணையுற்றால் 1000 முறை கூட நீங்கள் பிரசவிக்கலாம் என்று அப்துல் கலாம் அழகாய் சொல்கிறார். அன்னை திரேசாவும் அழகாய் சொல்லுகிறார். கருணை என்பது மிக அழகான ஒரு காரியம். நாம் எப்பொழுதும் மற்றவரிடம் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அது சான்று வாழ்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சி நிலையாக இருக்கிறது. இந்த அன்பு வாழ்வும் கருணை வாழ்வும் மன்னிக்கும் வாழ்வும் மட்டும்தான் நாம் வாழ்கிற வாழ்வின் விசுவாச கோட்பாடுகளை விளக்கமுறை மக்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல 3வதாக நற்செய்தி வாசகம் ஏற்கனவே சாட்சிய வாழ்வையும் சான்று வாழ்வையும் பற்றி நாம் கண்ட நாம் அன்பு வாழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பு வாழ்வு என்பது மை ஒகேஷன் இஸ் டு லவ் என்று குழந்தை இயேசுவின் அன்பு தெரேசால் அழகாய் சொன்னார். மை ஒகேஷன் இஸ் டு லவ், என் அழைத்தல் என்பது அன்பு செய்வதுதான்.

அதிகாரத்திலே, என் கட்டளைகள் நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் என் அன்பில் நினைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக நாம் அன்பில் நினைத்திருக்கலாம். அன்பு நினைத்திருப்போம் என்பது வெற்று வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்வு நிலை. வாழ்வு நிலை என்பதை புரிந்து கொண்டு அதை நாம் நினைத்திருக்க வேண்டும் என்று பவுல் யோவான் அழைப்பு விடுக்கின்றார். சில இந்த உலகத்திலே வாழும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. நாம் அழகாய் இருக்க வேண்டுமா அன்பாய் இருக்க வேண்டுமா என்று போட்டி வருகிறது. பல சமயத்தில் அநேக மக்கள் நிறைய பேர் அழகாய் இருக்கத்தான் ஆசைப்படுகிறார்கள். நெற்றிக்கு ஐப்ரோ போட்டுக்கிறார்கள், பவுண்டேஷன் போட்டுக் கொள்கிறார்கள், ஐலிட்ஸ் வைத்துக் கொள்கிறார்கள், நெத்திச்சுட்டி வைத்துக் கொள்கிறார்கள், பொட்டு வைத்துக் கொள்கிறார்கள், லிப்ஸ்டிக் வைத்துக் கொள்கிறார்கள், இன்னும் எல்லா ஆபரணங்களையும் உடுத்தி தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். எதற்காக? அழகாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அழகாய் இருப்பது அவ்வளவு அவசியமாய் தெரிகிறது. ஏன்? அழகுக்காகத்தானே போட்டியும் வைக்கிறார்கள். சென்னை அழகி, இந்திய அழகி, உலக அழகி, அல்லது யூனிவர்சிட்டி அழகி என்றெல்லாம், மிஸ் யூனிவர்ஸ் என்றெல்லாம் பட்டம் கொடுத்து அழகை ஆராதிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஆராதிக்கப்பட வேண்டியது அழகல்ல, அன்புதான். அன்புக்கு தான் போட்டி வைக்க வேண்டும். அழகாய் இருப்பது எல்லோராலும் நிகழக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஒரு 100-150 பேர் இருக்கிற கூட்டத்திலே ஒரு 10-15 பேர் தான் போட்டோஜெனிக்காக அழகாயிருப்பார்கள். வடிவாக, நினைவாக, புகழத்தக்க வகையிலே அழகாயிருப்பார்கள். மற்றவர்களை விட இவர்களை மட்டுமே நான் புகழ்ந்து பேச முடியும். ஆனால் 1000 பேர் இருந்தால் 1000 பேராலையும் அன்பாக இருக்க முடியும். அதுதான் கடவுளுடைய உன்னதமான கொடை. 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் 10 பேர் அழகாயிருப்பதை பெரியது என்கிறோம். ஆனால் 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் அத்தனை பேரும் அன்பாய் இருக்க முடியும் என்பது எவ்வளவு பெரிய அழகான சிந்தனை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பாய் இருப்பது எல்லோராலும் முடியக்கூடிய ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அழகாயிருந்தால் ஒரு 10 பேர் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். நீங்கள் அன்பாயிருந்தால் 1000 பேர் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் யோவான் மிக அழகாய் சொல்வார். அன்பு வாழ்க்கை வாழுங்கள். அன்பில் இல்லாமல் நாம் கடவுளுடைய நிறை திருவுள்ளத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அழகாய் அறுதியிட்டு சொல்கின்றார். அன்புக்குரியர்களே, அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற நிகழ்வுகளை பார்க்கிறோம். சாட்சிய வாழ்விற்கு நமக்கு மனம் இருக்கிறதா? இயேசுக்கு சாட்சியாய் வாழ நமக்குள்ளாய் உறுதிப்பாடு இருக்கிறதா? நமக்குள்ளாய் ஒரு முன்னதமான தீர்க்கமான ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்கிறதா? சாட்சிய வாழ்க்கை வாழ்கிறது. பிலிப்பு ஆண்டவரின் ஆவியால் தூண்டப்பட்டு சமரியாவுக்கு அனுப்பப்பட்டார். அந்த இடத்திலே ஆண்டவர் ஆவியால் உந்தப்பட்டு சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்படிப்பட்ட சாட்சிய வாழ்க்கையை வாழ நமக்குள்ளாய் உறுதிப்பாடு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். சில சமயத்திலே சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறொன்றாக இருக்கும். அதுவல்ல வாழ்க்கை. ஆண்டவருடைய கிருபையில் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அழகான வாக்கியம் முக்கியமானது. நாம் எதை வாழ்கிறோமோ அதை சொல்ல வேண்டும், எதை சொல்கிறோமோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு முறை விடுதலையான பிறகு அரசியல் கட்சியிலேயே மிக முதன்மையானவராக இருந்து நாட்டின் அதிபராக மாறிய நெல்சன் மண்டேலா ஒரு உணவகத்திலே உணவருந்து போனார். அப்பொழுது அவருடைய நண்பர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பரிமாற வந்த ஒரு சக சகோதரன் மிக கைகால் நடுங்கி கைகள் உதறுவதையும் கைகால்கள் நடுங்குவதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஏனையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு உடல்நலம் குறைவாக இருந்தால் விடுபடுப்பது தானே, ஏன் இப்படி கஷ்டப்படுங்கள் என்று கேட்டார். அவர் போன பிறகு நெல்சன் மண்டேலா அமைதியாக சொன்னார், அந்த கை நடுக்கவும் கால் நடுக்கவும் உடல் குறைவால் இருந்தது அல்ல, நான் சிறைச்சாலையில் இருக்கும் போது அவர் என்னை மிக கொடுமையாய் சித்திரவதை செய்தார், மிக கொடுமையாய் சித்திரவதை செய்தார். என்னுடைய அறையிலேயே அவர் சிறுநீர் கழிப்பார். என்னை என்னவெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லலாம் சித்திரவதை செய்தார். இப்பொழுது என்னை அதிபராக பார்க்கும்போது பழி வாங்குவாரோ என்று அவர் நினைத்துத்தான் கைகால் உதல் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னார். அப்பொழுது நெல்சன் மண்டேலா அவரை அழைத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து சரிசமம் அவருக்கும் தேநீர் வழங்கி உணவருந்து விட்டு அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரித்து விட்டு அவருடைய சுகதுக்கங்கள் எல்லாம் விரும்பி ஏதாவது தேவையா இருக்கிறதா இருந்தா கேளுங்கள், நான் கட்டாயம் உங்களுக்கு செய்வேன், என்னிடம் கடந்ததெல்லாம் மறந்து விடுவோம், நலமான வாழ்வாகிய புதியவற்றை நோக்கி முன்னேறி போவோம் என்று அவர் சொன்னபோது அந்த மனிதர் அப்படியே கண் கலங்கி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் என்று சொல்கிறார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன்? சாட்சிய வாழ்வு என்பது நாம் எதை பேசுகிறோமோ அதை வாழ்ந்து காட்டுவது, அதை வாழ்ந்து காட்டுவது. நெல்சன் மண்டேலாவை போல நாம் எதை சொல்கிறோமோ அதை வாழ்ந்து காட்டும் போது நாம் உண்மையான தலைவர்களாக மாறுகிறோம். இல்லை என்றால் போலி தலைவர்களாக, பழி வாங்குகிறவர்களாக, அல்லது பழி எடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது சான்று வாழ்வு வாழ்வது மிக முக்கியமான ஒன்று. பேதுரு சொன்னது போல நீங்கள் சான்று வாழ்வு வாழுங்கள், சான்று வாழ்வு வாழுங்கள். அடுத்தவருக்காக அல்ல, உங்களுக்காக, உங்களை உயிர்ப்பித்த ஆண்டவருக்காக, உங்களை ரத்தத்தினால் கழுவி மீட்டுக் கொண்ட ஆண்டவருக்காக சான்று வாழ்வு வாழுங்கள். அவர் கொடுத்த வாழ்க்கையை நீர் மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அழகாய் சொல்லுவார். உண்மைதான், பல சமயங்களில் சான்று வாழ்வு வாழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு சான்றுரையாக, பரப்புரையாக அடுத்தவருக்கு எடுத்துரைப்பது. பல சமயத்திலே அரசியல்வாதிகள் தேர்தலின் போது பரப்புரை செய்வார்கள், கொள்கை முழக்கங்களை செய்வார்கள், தங்கள் கொள்கைகளை பற்றியும் தங்கள் செய்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும் பரப்புரை செய்வார்கள்.
சான்று வாழ்க்கை என்பது பரப்புரை அல்ல, பரப்புரை அல்ல, மாறாக வாழ்வையே ஒரு சான்றாய் எடுத்துக்காட்டுவது.

வாழ்வையே ஒரு சான்றா எடுத்து காட்டுவது. அதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒருமுறை தன் நண்பர் குருவிடம் சொன்னார், வா நாம் இருவரும் நற்செய்தி அறிவித்து விட்டு வருவோம், இன்றைய நாள் நற்செய்தி அறிவிப்பு நாள் தானே என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு இருவரும் நடந்து வீதி வழியே பேசிக்கொண்டே சிரித்துக்கொண்டே மகிழ்ந்திருந்து போனார்கள். முடிந்து திரும்பி பேசி சிரித்துக்கொண்டு திரும்பி வந்து விட்டார்கள். கூட போன நண்பருக்கு தூக்கி வாரிப்பட்டது. அசிசியார் சொன்னாரே, நற்செய்தி அறிவிக்க போகலாம் என்று சொன்னாரே, நாமும் கூட ஆர்வத்தோடு போனோமே, நமக்கும் ஒரு மறைவுரையாற்ற வாய்ப்பு கிடைக்குமே என்று. ஆனால் அப்படி எதுவும் நிகழவில்லையே, திரும்பி வந்து விட்டமே, நாம் போனதை மறந்து விட்டாரோ, நாம் சிரித்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்த போது அவருடைய நோக்கத்தை மறந்து விட்டாரோ என்று பார்த்து அசிசியாரை பார்த்து நண்பர் கேட்டார், பிரான்சிஸ் நாம் நற்செய்தி அறிவிக்க போகலாம் என்று சொல்லிதானே புறப்பட்டோம், இப்படி ஒன்றும் செய்யாமல் திரும்பி வந்து விட்டோமே என்று அவர் சொன்னும் போது அசிசியார் மிக அழகாய் சொல்வாராம், நாம் போகும்போது பேசினோமே, நாம் போகும்போது சிரித்தோமே, நாம் போகும்போது அன்பு பாராட்டினோமே, நாம் போகும்போது நட்புணர்வோடு ஒருவரோடு உரையாடினோமே, அதுதான் சான்று, அதுதான் நற்செய்தி அறிவிப்பு, அதுதான் இறைவார்த்தை உரைப்பு பணி, அதுதான் தூதுரைக்கும் பணி. கவலைப்படாதே, நம்மால் முடிந்ததை செய்துவிட்டோம், இனி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவரை மனதிற்குள்ளே அழைத்துச் சென்றாராம். ஆம் அன்புக்குரியர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலிலும் ஆண்டவருக்காய் பணி செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் பரப்புரை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் சான்று வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை தூக்கி முன்னாடி வைத்து மற்றவர்கள் பார்க்கும்படியாக, இது இயேசுவின் பிள்ளை, இது இயேசுவின் குடும்பம், இது இயேசுவின் அன்பியம், இது இயேசுவின் பங்கு என்று உணரத்தக்க வாழ்க்கை நிலை உருவாக்கினோம் என்று சொன்னால் அதுவே உண்மையான நிறைவான மேலான பலன் தருகின்ற சான்று வாழ்வாக இருக்கும். ஆண்டவருக்குள்ளாக மன்றாடுவோம். ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாம் இந்த மறையுரையை நிறைவு செய்வோம். எங்களை என் பாயநேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சாட்சிய வாழ்வும் சான்று வாழ்வும் அன்பு வாழ்வும் என மூன்று முத்தான கருத்துக்களை தந்து இந்த ஞாயிறு மறையுரையை நீர் சிந்திக்க வைத்தீரே ஆண்டவரே. உடைக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை எங்கள் உள்ளத்தை உடைக்கும்படியாய், உள்ளத்திற்குள்ளாய் நிறைவான பலனை தரும்படியாய் கிருபை செய்வீராக. என்று வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி.

0: இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
1: பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னீர் அரசு தேர்வை நெருங்கினான். ஆளாளுக்கு அச்சுறுத்தினார்கள். வானொலி தொலைக்காட்சிகள் வேறு பதறின. அப்படிப்படி இப்படிப்படி அப்படி மனப்பாடம் பண்ணு, அதை துண்ணு, இதை துண்ணாத. புத்திமதி சொல்லி சொல்லி பலரும் பேரின்பம் கண்டனர். பேதலித்த மனதோடு மிரண்டே போனான் பன்னீர். இவ்வளவு பாடத்தையும் நான் எப்படி படிப்பது, எப்படி புரிந்து கொள்வது, என்னால் அது முடியுமா? இந்த விவசாயி மகன் மூளைக்கு இவ்வளவு சக்தி உண்டா? சந்தேகமானான், சோகமானான், மனம் தேம்பினான், தன் நம்பிக்கையின்றி தளர்ந்து போனான், நிம்மதி இழந்து நடுங்கி போனான், நொறுங்கி போனான். இதை கவனிக்க தவறவில்லை அந்த படிக்காத அப்பா. அன்று மாலை கனத்த மனதோடு காலார காற்று வாங்க கழனி காட்டு வெளி போனான். அங்கே எள் விதைத்து உழுது கொண்டிருந்தார் அப்பா. மண்ணில் விழுந்த எள்ளின் வடிவம் பன்னீரின் கண்களை உறுத்தியது. எவ்வளவு சிறிய விதை இது! அப்பா உழுததில் விதைகள் பல மண்ணுக்குள் புதைந்து போக பார்த்தவன் பரிதாபப்பட்டான். பாவம், எப்படித்தான் பிழைக்குமோ, எப்படித்தான் முளைக்குமோ இந்த எள். தினமும் வந்து காட்டை பார்த்தான். சில நாட்களிலேயே முளைத்து எழுந்தது எள். வியப்புடன் நோக்கியபடி நின்றான் அவன். படிக்கும் சக்தி, மூளை சக்தி எனக்கில்லையே என்று தன்னம்பிக்கை இழந்து நின்ற மகனிடம் இப்போது சொன்னார் அந்த படிக்காத அப்பா. பார்த்தாயா மகனே, ஒரு மில்லி கூட தேராது எள். ஒரு கிலோ மண்ணை துளைத்து எழுவதை பார்த்தாயா? அதன் சக்தியை பார்த்தாயா? அதன் துளிர்வை பார்த்தாயா? உன் சின்ன மூளையும் அப்படித்தான் என் செல்ல மகனே. அதன் சக்தியை சந்தித்து பார், அதன் ஆற்றலை நீ ஆர்ப்பரித்து பார், அதோடு வெடித்து வெளியே வர இருக்கும் உன் மனப்பாட சக்தியை பார், மகத்தான மதிப்பெண்ணையும் பார். ஆம், என்னால் முடியாது என்ற லுல்லா எள்ளை பார். அக ஒளி அறிவொளி பயணத்திலே உனக்கு உள்ளே உண்டு ஆற்றல் மாறா கோட்பாடு. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. என்னால் முடியாது என்று நின்று விட்டவர்களுக்கு நன்றி. அவர்களால் தான் நான் இன்றைக்கு இவ்வளவு சாதித்திருக்கிறேன்.
0: வாரம் ஒரு நிகழ்வு. அன்னையர் தினம். உலகில் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே உருவான முதல் சொல் அம்மா. அன்பின் ஊற்றாகவும் தியாகத்தின் இலக்கணமாகவும் திகழும் தாய்ப்பாசத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் உலகம் முழுவதும் மிகுந்த எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது.

இந்த நாள் வெறும் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிர் பூமிக்கு வர காரணமாக இருந்த அந்த பேரன்பிற்கு நன்றி செலுத்தும் ஒரு புனிதமான தருணமாகும். நவீன அன்னையர் தினம் கொண்டாட்டத்தின் வரலாறு அமெரிக்காவைச் சேர்ந்த ஆனா ஜார்விஸ் என்பவரிடமிருந்து தொடங்குகிறது. தனது தாயார் ஆண்ட்ரீவ்ஸ் ஜார்விஸ் மறைந்த பிறகு அவரது நினைவாகவும் ஒட்டுமொத்த தாய்மார்களின் தியாகத்தை போற்றவும் 1908 இந்த முயற்சியை அவர் தொடங்கினார். இதற்கென அவர் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தார். இதனைத் தொடர்ந்து 1914 அப்போதைய அமெரிக்க அதிபர் ரூட்ரோ வில்சன் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரபூர்வமான அன்னைய தினமாக அறிவித்தார். அன்று முதல் இது ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று இன்று உலக நாடுகள் பலவற்றிலும் ஒரு மதசார்பற்ற சமூக விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தாய் என்பவள் வெறும் உறவு முறையல்ல, அவள் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் முதல் உலகம். 10 சுமந்து தன் குருதியை பாலாக கொடுத்து ஒரு புதிய உயிரை இந்த அகிலத்திற்கு அறிமுகப்படுத்தும் அந்த உன்னத பணியை செய்பவள் அன்னை மட்டுமே. அதனால்தான் ஈன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய் என்ற வள்ளுவர் வாக்கு இன்று போற்றப்படுகிறது. அன்பின் உருவமாகத் திகழும் தாய் தனது குழந்தைகளுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறாள். ஒரு குழந்தைக்கு பசிக்கும் முன்பே அதன் தேவையை அறியும் உள்ளுணர்வு ஒரு தாய்க்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் அவளை குடும்பத்தின் பாதுகாப்பின் நிழல் என்றும் அன்பின் ஊற்று என்றும் நாம் அழைக்கிறோம். குடும்பம் என்னும் அமைப்பின் இதயமாக அன்னை விளங்குகிறாள். தந்தை குடும்பத்தின் துணையாக இருந்தால் தாய் அந்த குடும்பத்தின் ஆன்மாவாக இருக்கிறாள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து செயல்படும் அன்னை பல நேரங்களில் தனது சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் குழந்தைகளுக்காக தியாகம் செய்கிறாள். இந்நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று சிந்தித்தால், ஓயாமல் உழைக்கும் தாயின் அர்ப்பணிப்பை ஒரு கணம் நின்று நன்றியுடன் நினைவு கூறவே இது ஒதுக்கப்பட்டுள்ளது. அவளது சொல்லன்னா தியாகத்திற்கு நாம் காட்டும் ஒரு சிறு மரியாதையாக இது அமைகிறது. பிஸியான வாழ்க்கையில் தாயின் அன்பை மறக்காமல் இருக்க இது ஒரு நினைவூட்டலாகும். வாழ்க்கை போட்டியில் நாம் எவ்வளவு தொலைவுக்கு ஓடினாலும் இறுதியில் இளைப்பாறத் தோன்றும் ஒரே இடம் தாயின் மடிதான். அந்த அன்பை வெளிப்படுத்தவும் நம் வாழ்வில் அவளுடைய உன்னதமான பங்களிப்பை அவளுக்கே உணர்த்தவும் அன்னைய தினம் ஒரு மிக சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. இந்த தினத்தை மக்கள் பல்வேறு வழிகளில் கொண்டாடுகின்றனர். அதிகாலையிலேயே தாய்க்கு வாழ்த்து கூறுவது, அவளுக்கு பிடித்தமான மலர்களை பரிசளிப்பது மற்றும் அன்னையை பணிந்து ஆசீர் பெறுவது என உணர்வுபூர்வமான நிகழ்வுகளை பல இடங்களில் அரங்கேறுகின்றன. இது தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலான பிணைப்பை மேலும் வலுவாக்குகிறது. இன்றைய இயந்திரமான உலகில் தாயுடன் அமர்ந்து சில மணி நேரம் மனம் விட்டு பேசுவதே அவருக்கு நாம் தரும் மிகப்பெரிய பரிசாக கருதப்படுகிறது. சிலர் தங்கள் தாயாருக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்துக் கொடுத்து மகிழ்விக்கின்றனர். நேரத்தை செலவிடுவதே தாய்க்கு நாம் செய்யும் ஆகச்சிறந்த கைமாறு. சமூக வலைத்தளங்களில் தாயின் புகைப்படத்தை பகிர்ந்து நன்றி தெரிவிப்பதும், தொலைதூரத்தில் இருப்பவர்கள் வீடியோ அழைப்புகள் வழியாக தங்கள் அன்பை பரிமாறுவதும் தற்கால நடைமுறையாக மாறியுள்ளது.

எவ்விதத்தில் கொண்டாடினாலும் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் தாயின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை காண்பது மட்டுமே. தாயின் அன்பு என்பது நிபந்தனையற்றது. நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும், உலகம் நம்மை கைவிட்டாலும், எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மன்னிக்கும் ஒரே தெய்வம் தாய் மட்டுமே. தாயின் இதயத்தில் எப்போதுமே மன்னிப்பும் மட்டற்ற அன்பும் நிறைந்திருக்கும். இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்பதற்காகவே தாயை படைத்தான் என்ற அழகான மேற்கோள் உண்டு. இறைவனின் இருப்பை நாம் உணரும் முதல் இடம் அன்னையின் கருவறையும் அவளது கனிவான அரவணைப்புமே ஆகும். ஒரு நல்ல தாயால் மட்டுமே ஒரு சிறந்த குடிமகனை சமுதாயத்திற்கு வழங்க முடியும். தாய்மை என்பது வெறும் உயிரியல் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு பண்பு. மற்ற உயிர்களிடம் கருணை காட்டும் ஒவ்வொரு பெண்ணிடமும் அந்த தாய்மை ஒளிந்திருக்கிறது. அன்னையர் தினம் என்பது மே மாதத்தின் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோடு முடிந்துவிட வேண்டிய ஒன்றல்ல. நம்மை பெற்றவளை அவளது வாழ்நாள் முழுவதும் அன்போடு கவனிப்பதே சிறந்த கொண்டாட்டம். நம்மை பெற்றவளை அவளது முதுமை காலத்தில் எவ்வித மனக்குறையும் இன்றி பராமரிப்பதே நாம் காட்டும் உண்மையான அன்பு. தாயின் அன்பை மதித்து அவரை எப்போதும் கௌரவித்து நன்றியுடன் வாழ்வதே உண்மையான அன்னையர் தினமாகும். அனைத்து தாய்மார்களுக்கும் எம் இதயம் கனிந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.

0: செய்திகள்.
1: நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இயேசுவின் அன்புதான் உண்மையான அன்பிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும், அது உண்மையானது, தூய்மையானது, நிபந்தனையற்றது மற்றும் தன்னைத்தானே கையளிப்பது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 10 ஞாயிறு அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்தொலி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தனது சீடர்களிடம் இறுதி இரவு உணவின் போது கூறிய "நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள்" என்ற வார்த்தைகள், நாம் கடவுளின் கட்டளைகளை கீழ்ப்படிவதால் அவர் நம்மை நேசிப்பதில்லை, மாறாக கடவுள் நம்மை முதலில் நேசிப்பதால் தான் நம்மால் அவருக்கு கீழ்ப்படிய முடிகிறது என்ற புரிதலை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன என்று திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். இயேசுவின் அன்பு எதையும் கைமாறாக எதிர்பார்ப்பதில்லை, மாறாக வாழ்வை தாராளமாக வழங்குகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், அன்பை அனுபவித்தவர்களால் மட்டுமே மற்றவர்களிடம் உண்மையாக அன்பு செலுத்த முடியும் என்றும், கடவுளின் கட்டளைகள் சுமைகள் அல்ல, அவை நம்மை போலி அன்பிலிருந்து குணப்படுத்தி மீட்பை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு பாதையாக அமைகிறது என்றும் எடுத்துக்காட்டினார்.
2: உண்மையான நலவாழ்வு பராமரிப்பு என்பது மருத்துவ நிபுணத்தை சார்ந்தது மட்டுமல்ல என்றும், மாறாக நோயாளிகளுடன் நேரில் இருப்பதும் அவர்களின் உடல், உளவியல் மற்றும் ஆன்மீக தேவைகளில் தனிப்பட்ட கவனம் செலுத்துவது அவசியம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 9 சனிக்கிழமையன்று இத்தாலிய அமிலோட்ரோபிக் லேட்டரல் ஸ்கலிரோசிஸ் சங்கத்தின் பயனாளிகள், குடும்பத்தினர், தன்னார்வலர்கள் மற்றும் நலவாழ்வு பணியாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ALS நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தீர்க்க தரிசிகள் என்று புகழ்ந்து பேசிய திருத்தந்தை, துணிச்சல், நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை அவர்கள் வெளிப்படுத்துவதாக திருத்தந்தை குறிப்பிட்டார். உதவி வழங்குதல், ஆதரவு திரட்டுதல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றில் இந்த அமைப்பு காட்டும் அர்ப்பணிப்பிற்கு தனது நன்றியை தெரிவித்த திருத்தந்தை, நோய் ஒருவரின் வாழ்வை முடக்கிவிடலாம், ஆனால் வாழ்வின் நன்மையும் அதன் உன்னத மதிப்பும் அந்த நோயை காட்டிலும் மிக பெரியது என்பதை அவர்களின் வாழ்க்கை உலகிற்கு பறைசாற்றுகிறது என்று எடுத்துக்காட்டினார். பாதிப்படைந்தவர்களிடம் இயேசு காட்டிய இரக்கமுள்ள அணுகுமுறையின் பிரதிபலிப்பாக இந்த அமைப்பின் நெருக்கம் மற்றும் தோழமையின் கூட்டணி இருப்பதாக பாராட்டிய திருத்தந்தை, ஒற்றுமை மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலம் இன்றைய வீணாக்குதல் மற்றும் இறப்பு கலாச்சாரத்தை எதிர்ப்பதற்காக இந்த அமைப்பின் தன்னார்வலர்களுக்கு திருத்தந்தை நன்றி தெரிவித்தார்.
1: சாஹல் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனது இறைவேண்டல்களை உறுதி செய்த திருத்தந்தை அவர்கள் துயரத்தில் இருக்கும் அனைவருக்கும் தனது ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அங்கு அமைதியை நிலைநாட்ட தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார். மே 10 ஞாயிறு அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்தொலி செய்திக்கு பிறகு இவ்வாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அட்லாண்டிக் பெருங்கடல் முதல் செங்கடல் வரை வட ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதிகளில் பறந்து விரிந்துள்ள சாஹல் மாநிலத்தில் நிலவும் நிலையற்ற சூழல் குறித்து திருத்தந்தை தனது கவலையை வெளிப்படுத்தினார். மேலும், சாஹேலில் அனைத்து வகையான வன்முறைகளும் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றும், அந்த பிரியமான நிலத்தில் அமைதியையும் வளர்ச்சியையும் மேம்படுத்துவதற்கான ஒவ்வொரு முயற்சியையும் நான் ஊக்குவிக்கிறேன் என்றும் திருத்தந்தை கூறினார்.
2: அன்னையர் தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள அன்னையர்களுக்காக சிறப்பு இறைவேண்டல் செய்த திருத்தந்தை, இயேசுவின் தாயான அன்னை கன்னிமரியாவின் பரிந்துரையில் அவர்களை ஒப்படைத்து அனைத்து அன்னையர்களுக்கும் தனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்தார். ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்தொலி செய்தியின் இறுதியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். வறுமை மற்றும் சவாலான சூழல்களில் வாழும் அன்னையர்களுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்திய திருத்தந்தை, ஒவ்வொரு ஆண்டும் மே 10 தேதி கொண்டாடப்படும் காப்டிக் கத்தோலிக்க நட்பு தினத்தை முன்னிட்டு தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும், காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திருஅவையின் தலைவரான திருத்தந்தை 2 தவோட்ரோஸ் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த திருத்தந்தை, கத்தோலிக்கர்களுக்கும் காப்டிக் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே வளர்ந்து வரும் இந்த நட்பு கிறிஸ்துவுக்குள் ஆழமான ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.
1: செனகல் நாட்டை விருந்தோம்பல் என்னும் பொருள் தரும் திரங்கா பூமி என்றும், இது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் பிற மத நம்பிக்கைகளை கொண்ட மக்களிடையே நிலவும் விருந்தோம்பல், ஒற்றுமை மற்றும் அமைதியான சகவாழ்வின் உணர்வை குறிக்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 9 சனிக்கிழமை அன்று செனகல் நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கத்தோலிக்க தலைவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது திருத்தந்தை இவ்வாறு கூறினார். இந்த சந்திப்பை நட்பு, அமைதி, சகோதரத்துவம் மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு பகிரப்பட்ட அர்ப்பணிப்பின் வலுவான அடையாளமாக திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். மேலும், இந்த சகோதரத்துவ கலாச்சாரம் செனகல் நாட்டிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே கிடைத்த ஒரு விலைமதிப்பு மதிப்பற்ற புதையல் என்றும் அவர் கூறினார். ஆப்பிரிக்கா தொடர்ந்து ஆயுத மோதல்கள், மனிதாபிமான நெருக்கடிகள், சமத்துவமின்மை, வன்முறை, தீவிரவாதம், புலம்பெயர்வு, சவால்கள், வெறுப்பு பேச்சு மற்றும் குறிப்பாக இளைஞர்களிடையே குடும்ப மற்றும் ஆன்மீக விழுமியங்கள் பலவீனமடைதல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000
2: பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னீர் அரசு தேர்வை நெருங்கினான். ஆளாளுக்கு அச்சுறுத்தினார்கள். வானொலி தொலைக்காட்சிகள் வேறு பதறின. அப்படி படி, இப்படி படி, அப்படி மனப்பாடம் பண்ணு, அதை துண்ணு, இதை துண்ணாத, புத்திமதி சொல்லி சொல்லி பலரும் பேரின்பம் கண்டனர். பேதலித்த மனதோடு மிரண்டே போனான் பன்னீர். இவ்வளவு பாடத்தையும் நான் எப்படி படிப்பது, எப்படி புரிந்து கொள்வது, என்னால் அது முடியுமா? இந்த விவசாயி மகன் மூளைக்கு இவ்வளவு சக்தி உண்டா? சந்தேகமானான், சோகமானான், மனம் தேம்பினான், தன் நம்பிக்கையின்றி தளர்ந்து போனான், நிம்மதி இழந்து நடுங்கி போனான், நொறுங்கி போனான். இதை கவனிக்க தவறவில்லை அந்த படிக்காத அப்பா. அன்று மாலை கனத்த மனதோடு காலார காற்று வாங்க கழனி காட்டு வெளி போனான். அங்கே எள் விதைத்து உழுது கொண்டிருந்தார் அப்பா. மண்ணில் விழுந்த எள்ளின் வடிவம் பன்னீரின் கண்களை உறுத்தியது. எவ்வளவு சிறிய விதை இது! அப்பா உழுததில் விதைகள் பல மண்ணுக்குள் புதைந்து போக பார்த்தவன் பரிதாபப்பட்டான். பாவம், எப்படித்தான் பிழைக்குமோ, எப்படித்தான் முளைக்குமோ இந்த எள்! தினமும் வந்து காட்டை பார்த்தான். சில நாட்களிலேயே முளைத்து எழுந்தது எள். வியப்புடன் நோக்கியபடி நின்றான் அவன். படிக்கும் சக்தி, மூளை சக்தி எனக்கில்லையே என்று தன்னம்பிக்கை இழந்து நின்ற மகனிடம் இப்போது சொன்னார் அந்த படிக்காத அப்பா. பார்த்தாயா மகனே, ஒரு மில்லி கூட தேராது எள். ஒரு கிலோ மண்ணை துளைத்து எழுவதை பார்த்தாயா? அதன் சக்தியை பார்த்தாயா? அதன் துளிர்வை பார்த்தாயா? உன் சின்ன மூளையும் அப்படித்தான் என் செல்ல மகனே. அதன் சக்தியை சந்தித்து பார், அதன் ஆற்றலை நீ ஆர்ப்பரித்து பார், அதோடு வெடித்து வெளியே வர இருக்கும் உன் மனப்பாட சக்தியை பார், மகத்தான மதிப்பெண்ணையும் பார். ஆம், என்னால் முடியாது என்ற லுல்லா எல்லை பார். அக ஒளி அறிவொளி பயணத்திலே உனக்கு உள்ளே உண்டு ஆற்றல் மாறா கோட்பாடு. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. என்னால் முடியாது என்று நின்று விட்டவர்களுக்கு நன்றி. அவர்களால் தான் நான் இன்றைக்கு இவ்வளவு சாதித்திருக்கிறேன்.
1: வாரம் ஒரு நிகழ்வு. அன்னையர் தினம். உலகில் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே உருவான முதல் சொல் அம்மா. அன்பின் ஊற்றாகவும் தியாகத்தின் இலக்கணமாகவும் திகழும் தாய்ப்பாசத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் உலகம் முழுவதும் மிகுந்த எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது.

இந்த நாள் வெறும் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிர் பூமிக்கு வர காரணமாக இருந்த அந்த பேரன்பிற்கு நன்றி செலுத்தும் ஒரு புனிதமான தருணமாகும். நவீன அன்னையர் தினம் கொண்டாட்டத்தின் வரலாறு அமெரிக்காவைச் சேர்ந்த ஆனா ஜார்விஸ் என்பவரிடமிருந்து தொடங்குகிறது. தனது தாயார் ஆண்ட்ரீவ்ஸ் ஜார்விஸ் மறைந்த பிறகு அவரது நினைவாகவும் ஒட்டுமொத்த தாய்மார்களின் தியாகத்தை போற்றவும் 1908 இந்த முயற்சியை அவர் தொடங்கினார். இதற்கென அவர் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தார். இதனைத் தொடர்ந்து 1914 அப்போதைய அமெரிக்க அதிபர் ரூட்ரோ வில்சன் மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரபூர்வமான அன்னைய தினமாக அறிவித்தார். அன்று முதல் இது ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று இன்று உலக நாடுகள் பலவற்றிலும் ஒரு மதசார்பற்ற சமூக விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தாய் என்பவள் வெறும் உறவு முறையல்ல, அவள் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் முதல் உலகம். 10 சுமந்து தன் குருதியை பாலாக கொடுத்து ஒரு புதிய உயிரை இந்த அகிலத்திற்கு அறிமுகப்படுத்தும் அந்த உன்னத பணியை செய்பவள் அன்னை மட்டுமே. அதனால்தான் ஈன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய் என்ற வள்ளுவர் வாக்கு இன்று போற்றப்படுகிறது. அன்பின் உருவமாகத் திகழும் தாய் தனது குழந்தைகளுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறாள். ஒரு குழந்தைக்கு பசிக்கும் முன்பே அதன் தேவையை அறியும் உள்ளுணர்வு ஒரு தாய்க்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் அவளை குடும்பத்தின் பாதுகாப்பின் நிழல் என்றும் அன்பின் ஊற்று என்றும் நாம் அழைக்கிறோம். குடும்பம் என்னும் அமைப்பின் இதயமாக அன்னை விளங்குகிறாள். தந்தை குடும்பத்தின் துணையாக இருந்தால் தாய் அந்த குடும்பத்தின் ஆன்மாவாக இருக்கிறாள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து செயல்படும் அன்னை பல நேரங்களில் தனது சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் குழந்தைகளுக்காக தியாகம் செய்கிறாள். இந்நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று சிந்தித்தால், ஓயாமல் உழைக்கும் தாயின் அர்ப்பணிப்பை ஒரு கணம் நின்று நன்றியுடன் நினைவு கூறவே இது ஒதுக்கப்பட்டுள்ளது. அவளது சொல்லன்னா தியாகத்திற்கு நாம் காட்டும் ஒரு சிறு மரியாதையாக இது அமைகிறது. பிஸியான வாழ்க்கையில் தாயின் அன்பை மறக்காமல் இருக்க இது ஒரு நினைவூட்டலாகும். வாழ்க்கை போட்டியில் நாம் எவ்வளவு தொலைவுக்கு ஓடினாலும் இறுதியில் இளைப்பாறத் தோன்றும் ஒரே இடம் தாயின் மடிதான். அந்த அன்பை வெளிப்படுத்தவும் நம் வாழ்வில் அவளுடைய உன்னதமான பங்களிப்பை அவளுக்கே உணர்த்தவும் அன்னைய தினம் ஒரு மிக சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. இந்த தினத்தை மக்கள் பல்வேறு வழிகளில் கொண்டாடுகின்றனர். அதிகாலையிலேயே தாய்க்கு வாழ்த்து கூறுவது, அவளுக்கு பிடித்தமான மலர்களை பரிசளிப்பது மற்றும் அன்னையை பணிந்து ஆசீர் பெறுவது என உணர்வுபூர்வமான நிகழ்வுகளை பல இடங்களில் அரங்கேறுகின்றன. இது தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலான பிணைப்பை மேலும் வலுவாக்குகிறது. இன்றைய இயந்திரமான உலகில் தாயுடன் அமர்ந்து சில மணி நேரம் மனம் விட்டு பேசுவதே அவருக்கு நாம் தரும் மிகப்பெரிய பரிசாக கருதப்படுகிறது. சிலர் தங்கள் தாயாருக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்துக் கொடுத்து மகிழ்விக்கின்றனர். நேரத்தை செலவிடுவதே தாய்க்கு நாம் செய்யும் ஆகச்சிறந்த கைமாறு. சமூக வலைத்தளங்களில் தாயின் புகைப்படத்தை பகிர்ந்து நன்றி தெரிவிப்பதும், தொலைதூரத்தில் இருப்பவர்கள் வீடியோ அழைப்புகள் வழியாக தங்கள் அன்பை பரிமாறுவதும் தற்கால நடைமுறையாக மாறியுள்ளது.

எவ்விதத்தில் கொண்டாடினாலும் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் தாயின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை காண்பது மட்டுமே. தாயின் அன்பு என்பது நிபந்தனையற்றது. நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும், உலகம் நம்மை கைவிட்டாலும், எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மன்னிக்கும் ஒரே தெய்வம் தாய் மட்டுமே. தாயின் இதயத்தில் எப்போதுமே மன்னிப்பும் மட்டற்ற அன்பும் நிறைந்திருக்கும். இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்பதற்காகவே தாயை படைத்தான் என்ற அழகான மேற்கோள் உண்டு. இறைவனின் இருப்பை நாம் உணரும் முதல் இடம் அன்னையின் கருவறையும் அவளது கனிவான அரவணைப்புமே ஆகும். ஒரு நல்ல தாயால் மட்டுமே ஒரு சிறந்த குடிமகனை சமுதாயத்திற்கு வழங்க முடியும். தாய்மை என்பது வெறும் உயிரியல் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு பண்பு. மற்ற உயிர்களிடம் கருணை காட்டும் ஒவ்வொரு பெண்ணிடமும் அந்த தாய்மை ஒளிந்திருக்கிறது. அன்னையர் தினம் என்பது மே மாதத்தின் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோடு முடிந்துவிட வேண்டிய ஒன்றல்ல. நம்மை பெற்றவளை அவளது வாழ்நாள் முழுவதும் அன்போடு கவனிப்பதே சிறந்த கொண்டாட்டம். நம்மை பெற்றவளை அவளது முதுமை காலத்தில் எவ்வித மனக்குறையும் இன்றி பராமரிப்பதே நாம் காட்டும் உண்மையான அன்பு. தாயின் அன்பை மதித்து அவரை எப்போதும் கௌரவித்து நன்றியுடன் வாழ்வதே உண்மையான அன்னையர் தினமாகும். அனைத்து தாய்மார்களுக்கும் எம் இதயம் கனிந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.

0: செய்திகள்.
1: நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இயேசுவின் அன்புதான் உண்மையான அன்பிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும், அது உண்மையானது, தூய்மையானது, நிபந்தனையற்றது மற்றும் தன்னைத்தானே கையளிப்பது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 10 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்தொலி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தனது சீடர்களிடம் இறுதி இரவு உணவின் போது கூறிய "நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள்" என்ற வார்த்தைகள், நாம் கடவுளின் கட்டளைகளை கீழ்ப்படிவதால் அவர் நம்மை நேசிப்பதில்லை, மாறாக கடவுள் நம்மை முதலில் நேசிப்பதால் தான் நம்மால் அவருக்கு கீழ்ப்படிய முடிகிறது என்ற புரிதலை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன என்று திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். இயேசுவின் அன்பு எதையும் கைமாறாக எதிர்பார்ப்பதில்லை, மாறாக வாழ்வை தாராளமாக வழங்குகிறது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், அன்பை அனுபவித்தவர்களால் மட்டுமே மற்றவர்களிடம் உண்மையாக அன்பு செலுத்த முடியும் என்றும், கடவுளின் கட்டளைகள் சுமைகள் அல்ல, அவை நம்மை போலி அன்பிலிருந்து குணப்படுத்தி மீட்பை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு பாதையாக அமைகிறது என்றும் எடுத்துக்காட்டினார்.
2: உண்மையான நலவாழ்வு பராமரிப்பு என்பது மருத்துவ நிபுணத்தை சார்ந்தது மட்டுமல்ல என்றும், மாறாக நோயாளிகளுடன் நேரில் இருப்பதும் அவர்களின் உடல், உளவியல் மற்றும் ஆன்மீக தேவைகளில் தனிப்பட்ட கவனம் செலுத்துவது அவசியம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 9 சனிக்கிழமையன்று இத்தாலிய அமிலோட்ரோபிக் லேட்டரல் ஸ்கலிரோசிஸ் சங்கத்தின் பயனாளிகள், குடும்பத்தினர், தன்னார்வலர்கள் மற்றும் நலவாழ்வு பணியாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ALS நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தீர்க்கதரிசிகள் என்று புகழ்ந்து பேசிய திருத்தந்தை, துணிச்சல், நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை அவர்கள் வெளிப்படுத்துவதாக திருத்தந்தை குறிப்பிட்டார். உதவி வழங்குதல், ஆதரவு திரட்டுதல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றில் இந்த அமைப்பு காட்டும் அர்ப்பணிப்பிற்கு தனது நன்றியை தெரிவித்த திருத்தந்தை, நோய் ஒருவரின் வாழ்வை முடக்கி விடலாம், ஆனால் வாழ்வின் நன்மையும் அதன் உன்னத மதிப்பும் அந்த நோயை காட்டிலும் மிக பெரியது என்பதை அவர்களின் வாழ்க்கை உலகிற்கு பறைசாற்றுகிறது என்று எடுத்துக்காட்டினார். பாதிப்படைந்தவர்களிடம் இயேசு காட்டிய இரக்கமுள்ள அணுகுமுறையின் பிரதிபலிப்பாக இந்த அமைப்பின் நெருக்கம் மற்றும் தோழமையின் கூட்டணி இருப்பதாக பாராட்டிய திருத்தந்தை, ஒற்றுமை மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலம் இன்றைய வீணாக்குதல் மற்றும் இறப்பு கலாச்சாரத்தை எதிர்ப்பதற்காக இந்த அமைப்பின் தன்னார்வலர்களுக்கு திருத்தந்தை நன்றி தெரிவித்தார்.
1: சாஹல் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனது இறைவேண்டல்களை உறுதி செய்த திருத்தந்தை அவர்கள் துயரத்தில் இருக்கும் அனைவருக்கும் தனது ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அங்கு அமைதியை நிலைநாட்ட தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார். மே 10 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலுயா வாழ்த்தொலி செய்திக்கு பிறகு இவ்வாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அட்லாண்டிக் பெருங்கடல் முதல் செங்கடல் வரை வட ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதிகளில் பறந்து விரிந்துள்ள சாஹல் மாநிலத்தில் நிலவும் நிலையற்ற சூழல் குறித்து திருத்தந்தை தனது கவலையை வெளிப்படுத்தினார். மேலும், சாஹலில் அனைத்து வகையான வன்முறைகளும் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றும், அந்த பிரியமான நிலத்தில் அமைதியையும் வளர்ச்சியையும் மேம்படுத்துவதற்கான ஒவ்வொரு முயற்சியையும் நான் ஊக்குவிக்கிறேன் என்றும் திருத்தந்தை கூறினார்.
2: அன்னையர் தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள அன்னையர்களுக்காக சிறப்பு இறைவேண்டல் செய்த திருத்தந்தை, இயேசுவின் தாயான அன்னை கன்னிமரியாவின் பரிந்துரையில் அவர்களை ஒப்படைத்து அனைத்து அன்னையர்களுக்கும் தனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்தார். ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலூயா வாழ்த்தொலி செய்தியின் இறுதியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். வறுமை மற்றும் சவாலான சூழல்களில் வாழும் அன்னையர்களுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்திய திருத்தந்தை, ஒவ்வொரு ஆண்டும் மே 10 கொண்டாடப்படும் காப்டிக் கத்தோலிக்க நட்பு தினத்தை முன்னிட்டு தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும், காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திருஅவையின் தலைவரான திருத்தந்தை 2 தவோட்ரோஸ் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த திருத்தந்தை, கத்தோலிக்கர்களுக்கும் காப்டிக் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே வளர்ந்து வரும் இந்த நட்பு கிறிஸ்துவுக்குள் ஆழமான ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.
1: செனகல் நாட்டை விருந்தோம்பல் என்னும் பொருள் தரும் திரங்கா பூமி என்றும், இது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் பிற மத நம்பிக்கைகளை கொண்ட மக்களிடையே நிலவும் விருந்தோம்பல், ஒற்றுமை மற்றும் அமைதியான சகவாழ்வின் உணர்வை குறிக்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 9 சனிக்கிழமை அன்று செனகல் நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கத்தோலிக்க தலைவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது திருத்தந்தை இவ்வாறு கூறினார். இந்த சந்திப்பை நட்பு, அமைதி, சகோதரத்துவம் மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு பகிரப்பட்ட அர்ப்பணிப்பின் வலுவான அடையாளமாக திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். மேலும், இந்த சகோதரத்துவ கலாச்சாரம் செனகல் நாட்டிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே கிடைத்த ஒரு விலைமதிப்பற்ற புதையல் என்றும் அவர் கூறினார். ஆப்பிரிக்க அமெரிக்கா தொடர்ந்து ஆயுத மோதல்கள், மனிதாபிமான நெருக்கடிகள், சமத்துவமின்மை, வன்முறை, தீவிரவாதம், புலம்பெயர்வு, சவால்கள், வெறுப்பு பேச்சு மற்றும் குறிப்பாக இளைஞர்களிடையே குடும்ப மற்றும் ஆன்மீக விழுமியங்கள், பலவீனமடைதல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.